0: தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்திருகிரு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்திருகிரு தத்தத்தரி ததன தஜ்ஜனு தஜனு தத்திமி ததிமி தஜ்ஜனு தத்தித தரித தனத தனுத திமித தங்கிருக்கம் தம் தத்திருகிரு
1: தடக்கபோ தனுச்சீர் வீச்சக்கர தடக்கபோ தனுச்சீர் வீச்சக்கர கலபுத்து குதிக்கத்து குச்சக்கர கலபுத்து குதிக்கத்து குச்சக்கர சீட்கே தொடர மன்மாட்கர